பாரதியார் மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: que se me debe tener.
1: Rolex. ¿Mm? Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 9 காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 91 போடு.
2: என்னது?
1: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: கண்ணுக்கு நூறு

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம், எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நௌரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: ¿Qué se puede detener?
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home. There's no home like that.
5: Nekana, 91 போடு.
3: எது?
1: 90s not out.
3: Not out. 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: We'll be back after a short commercial break.
3: கண்ணுக்கு

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும். நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழே.

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல.

0: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: மேலான அனுபவம்
2: Are you feeling comfortable?
3: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.
5: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
6: கனவா இல்லவா, நிஜம்தான்.

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global in Unga Villa, Unga Freedom. 80th Independence Day Special, எந்த விழா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Borjuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: že keď sa bude etúne.
1: Rolex. Hm? Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டாபாது.

நினைச்சு பாக்கலீங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு

0: மொத்தம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
1: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: வெல்கம் பேக். ஸோ எல்லா டைம் ஜோன்ல இருந்து எங்களை கேட்குறவங்களுக்கு குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் நைட், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆரம்பிக்கணும். எனிவேஸ் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். இந்த வாரம் August 16th அன்னைக்கு கமிங் சண்டே VNCT-உடைய ஃப்ரீடம் சேல்ஸ் ஈவெண்ட் வந்து சூப்பராக நடக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் அப் டு 80,000 தர்ம்ஸ், இது வந்து 80th சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால 80,000 தர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் VNCT-யில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எந்த லொக்கேஷனில் புக் பண்ணாலும் அப் டு 80,000 தர்ம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்றுக்கும் இதை பற்றி பேசணும். ஸோ 2-3 days அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும், நிறைய ஆடும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரைட் நவ் ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் 0, இது எங்கே நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ளே இறங்குவோம். சரியா? பாக்ரிஜஸ் ஹோட்டலில் காலையில் 10:00 நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம புருஷன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது பாக்ரிஜஸ் ஹோட்டல். ஓகே, அங்கே நடக்குது. எப்போ? கமிங் சண்டே August 16th. ஸோ நம்பர் வந்து 0547673111, இதான் நம்பர். 0547673111. Anyways, with that note, welcome back, Prabha bro.
1: Yes, bro. Happy
2: Independence Day. ஓகேங்களா? அண்ட் இன்னைய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். அதுவும் 80th வருஷம். அண்ட் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் வேர்ட் ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா? அது வந்து அது இண்டிவிஜுவல் ஃப்ரீடமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீடமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கிடைக்கிற ஃப்ரீடம்ஸ் இருக்கலாம், கிட்ஸுக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கலாம். இட்ஸ் அ பிக் வேர்ட். அண்ட் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை நம்ம ரீகால் தான் பண்ணி பார்க்க முடியும். அந்த வகையில் வி ஸோ தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு நம்ம கிடைக்கிற ஃப்ரீடத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதான் இட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் நம்ம வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பேசுறதை விட இன்னைக்கு சின்ன சின்ன சுதந்திரங்களை நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுக்கிறோம் மிஸ்யூஸ் பண்ணாமல். அண்ட் ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ அட்வைஸ் கொடுக்குறது எனக்கு வயசு இல்லை, பட் ஆனால் ஏதோ நான் ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா எம் ஷேரிங். அண்ட் யா, ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே ஃப்ரீடம் இது வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரோட என்ன சண்டை, என்ன இது, நம்மளுக்குன்னு ஒரு லேண்டுப்பா, நம்மளுக்குன்னு ஒரு வீடுப்பா, தட் இஸ் கால் என்ன பொறுத்த வரைக்கும் த பிகஸ்ட் ஃப்ரீடம் நான் சொல்லுவேன் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் வார்ஸ் அண்ட் ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் கான்கர்ட் இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா லேண்டு,
0: லேண்டுக்கு வேண்டி.
2: ஓகேங்களா? அடுத்தடுத்து போய் அந்த கண்ட்ரியில் கான்கர் பண்ணணும், அது ரோமன்ஸில் ஆரம்பிச்சு ஸ்பார்டன்ஸில் ஆரம்பிச்சு எவ்ரி ஒன். அண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அண்ட் லேண்ட் இஸ் பின் அ கீ இது வந்துட்டு. ஸோ அந்த வகையில் உங்களோட லேண்டு உங்களோட ஃப்ரீடம் இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு அகெயின் இப்போ எங்கள் கீதா மேடம் அழகாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது வேலை உங்களுக்கு வானமும் உங்களுக்கு தான் சொந்தமாகணும், பூமியும் உங்களுக்கு தான் சொந்தமாகணும். அண்ட் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்குறோம், பக்கத்து கால் பார்த்தீங்கன்னா அது B4 வாங்க, இந்த சைடு வால் உங்களுக்கு தட் இஸ் பீன் அ மேஜர் ரோல் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்டை நீங்கள் ஓன் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் அதுலேருந்து ஏன்னா இது வந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு NRI-ஆக இருக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா டொமஸ்டிக்கில் டொமஸ்டிக் நான் சொல்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஹையஸ்ட் ட்ரீமாகவே என்ன இருக்குன்னா ப்ரோ மெஜாரிட்டி த பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படியாவது வாங்கிடணும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. மந்த்லி நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறதுல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதுக்கு ஒரு EMI போட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றது தான். ஆனால் NRI-ஆக இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து த மோர் டிஸ்டன்ஸ் அண்ட் த மோர் ஈஸி டு அப்ரிஷியேட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாயில் இருக்கீங்க, 26 இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணாலே 20 EMI கட்டிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. நீங்கள் இன்னும் அமெரிக்காவில் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு, 80 ஆயிடுச்சு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ $1000 கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ $85 EMI கட்ட முடியும். சிங்கப்பூரில் இன்றைக்கி $1000 $75 EMI ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறது

0: ஒரு என்ஆர்ஏ இருக்கும்போது இட்ஸ் ஈவன் மோர் பிளஸிங். ஓகே, நம்மளுக்கு வர சேலரியில் கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்சஸ் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு காணா போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சும்மா போனோம் சார், ஏதோ ஃப்ரெண்டு கேதரிங் அவுட்டு 700 grams. ஓகே, சம்டைம்ஸ் 700 grams இஸ் அவுட். அது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கிட்ஸுக்கு 1000 grams இருக்கா. ஸோ அப்படின் போது அந்த செலவோட செலவாக நீங்கள் ஒரு இஎம்ஐ பிளான் பண்ணும்போது, ஆஸ் நான் சொன்ன மாதிரி, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஓன் பண்ண முடியும். தட் இஸ் யுவர் ஃப்ரீடம். அண்ட் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஆஃபரில் உங்களுக்கு 80,000 dirhams. வாய் 80,000 dirhams டிஸ்கவுண்ட், ஜஸ்ட் 80 இண்டிபெண்டன்ஸ் டே காண்டி 80,000 dirhams டிஸ்கவுண்ட். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ப்ரீமியம் அட்வான்டேஜ், 5 வருஷத்துக்கான ரெண்டல் செக்கை உங்கள் வில்லாவோட சேர்த்து கலெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸோட சேர்த்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் உங்கள் வில்லா வாங்க முடியும். கூடவே கோயம்புத்தூரில் நான் சொன்ன மாதிரி, ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வில்லாவை நீங்கள் எங்களோட சேர்ந்து டிசைன் பண்ண போகிறீங்க. அதுவும் இதில் இருக்கக்கூடிய பிகஸ்ட் அட்வான்டேஜ். So once again, I wish you the biggest Independence Day. Happy Independence Day. And also make your wise decision now and own your land and get your freedom.
1: Okay. So Nala, call them at 054-767-3111. Okay, repeat 054-767-3111. கமிங் சண்டே 16th August, பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பர்துபாய். இதான் லொகேஷன், இதான் டைம், எல்லாம் எல்லாம் சொல்லிட்டு நான். ஓகே,
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய இந்த ஃப்ரீடம் சேல்ஸ் இவெண்ட் ஆகஸ்ட் 16th வர கமிங் சண்டே வந்து பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில் பருதுபாயில் நடக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து ஆட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் மந்த்லி ரெண்டல் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் மெனி திங்ஸ். எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன ஆர் ஒரு ஏதாவது ஒரு சைஸில் நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்சா பெட்டராக தானே இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதான் நான் வந்து இப்போ பிரபா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ப்ரோ, ஃப்ரீடம் ஃப்ரம் மந்த்லி ரெண்டல், ஃப்ரீடம் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ், ரைட்? அது எப்படி?
1: யா, அண்ட் இந்த ஆஃபர் இந்த பெனிஃபிட்ல நம்ம அதிகமாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் கான்ட்ராக்ட்.
0: ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நம்பர் சொல்லிடுவேன், 0547673111. ஓகே, 0547673111. ஓகே, இப்போ சொல்லுங்க ப்ரோ.
1: இருந்தாலும் உங்க கடம் உணர்ச்சியை பாராட்டியா?
0: எனக்கு வர நான் சில நேரம் விட்டுட்டா வந்து எனக்கு வந்து சொல்லுவார்.
1: எஸ் அண்ட் ஸோ இந்த ஈவெண்ட்ல ஆஸ் ஐ சேட் இது வந்துட்டு ரெண்டல், நான் நேத்தும் சொல்லியிருந்தேன், இது இட்ஸ் நாட் அ பிக் ஈவெண்ட், இது வந்து ஒரு நம்ம வழக்கம் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப கிராண்டியரான ஒரு செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, லான்ச்சஸ் மாதிரி கிடையாது. இது வந்து மோர் ஆஃப் ஒன் ஆன் ஒன் பர்சனலைஸ்டு டிஸ்கஷன்காண்டி தான் அதை பண்ண போகிறோம். அண்ட் ஐ எம் டூயிங் திஸ் ஆஃப்டர் லாங் பேக் ஆக்சுவலாக அது வந்துட்டு, பிகாஸ் என்ன அப்படின்னா நிறையா கிளைண்ட் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்காங்க, அதிகமாக வந்து ரெண்டல் ரெவன்யூ வரணும், ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஆனால் எங்கேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை பண்ணணுன்றது தான் அவங்களோட மில்லியன் டாலர் குவஸ்டின் வந்துட்டு. அதை வந்து தான் இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுக்க போகிறோம், எஸ்பெஷலி நான் அட்ரஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த லாஸ்ட் 3 months ஆஃப்டர் திஸ் வார்ஸ் அண்ட் குளோபல் சேஞ்சஸ் அண்ட் நிறைய இங்க இருக்க ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலேயே அவங்க வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது, எனக்கு ரெண்டு ரெண்டல் ரெவன்யூ கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் கண்டிப்பாக இமீடியட்டாக போய் அதை தங்க போகிறது இல்லை. அதில் வந்து தி ஆர் வெரி வெரி கிளியர், அடுத்த ஒரு 5 years-10 years நான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க போகிறோம் இல்லை அமீரத்திலே இருக்க போகிறோம், ஆனால் நாங்கள் வரும்போது அந்த இடம் நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கணும், நல்ல ரெண்டல் வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கீனாக இருக்காங்க. அண்ட் அதுவும் தே வாண்ட் அ வில்லா, ஒரு என்ஆர்ஐயா அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வில்லாவில் தான், லேண்ட் ஓனர்ஷிப்போட. பிகாஸ் ஏன்னா ஒன்று லேண்ட் அப்ரிசியேஷன், ரெண்டாவது ரெண்டல் ரெவன்யூ, இந்த ரெண்டுமே கிடைக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் இப்போ இன்ஃபேக்ட் ஒரு புது ப்ராஜெக்ட்காண்டி லேண்டு பார்க்க போகிறோம்னா நாங்கள் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேண்டு பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா மைண்டே எங்கே மாறிச்சுன்னா, ஓகே நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த லேண்ட் செட் ஆகாது பிகாஸ்னா இங்கே வாடகை வராது, ஓகேங்களா, நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த இடம் செட் ஆகாது பிகாஸ்னா இங்கே எந்த ரெண்டல் கம்பெனிஸும் இல்லை, எந்த விதமான ஏர்பிஎன்பி வராது, கார்ப்பரேட் கம்பெனிஸ் வராது, அதனால நம்ம மோர் ஆஃப் சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி தேடி தேடி பார்த்தோம்னா திரும்ப திரும்ப நாங்கள் எங்கே லான்ச் பண்ணிடுனா ECR, ஓகேங்களா. அண்ட் பிகாஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டல் ரெவன்யூவில் ஆரம்பிச்சு ஒரு மந்த்லி ரெண்டல்ஸ் இயர்லி கான்ட்ராக்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸோடு நீங்கள் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ரேட்டர்ஸே நீங்கள் நிறையா வந்துட்டாங்க, ஈசிஆரில் அவ்வளோ டிமாண்டும் இருக்குது வந்துட்டு வெக்கேஷன் ஹோம்ஸ் ஏர்பிஎன்பிக்கு. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் ஆகுது ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அந்த ஏர்பிஎன்பி ஆப்ரேட்டர்ஸே எங்கிட்ட கேட்குறது 300 villas ECR மட்டும்.
0: ஓ அப்படிங்களா?
1: இன்ஃபேக்ட் நானே டவுட் ஆகிட்டேன் எப்படிங்க அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா, தே ஹவ் கம் வித் சச் அ ரெக்யர்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏரியாவில் உள்ள ரெவன்யூ போகுது, அந்த ஏரியாவில் உள்ள ரெவன்யூ போகுதுன்ட்டு. இதில் இன்னும் நீங்கள் இன் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 years கிட்டத்தட்ட 79% to 85% லேண்ட் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கு இன் ECR-ல. ரெண்டல் ரெவன்யூமே பார்த்தீங்கன்னா 30,000 ஆரம்பிச்சு அப் டு 1.5 lakhs வரைக்கும் இண்டிவிஜுவல் பங்களாஸ்க்கு நீங்கள் ரெண்டல்ஸ் அங்கே வந்துகிட்டு இருக்குது வந்துட்டு. இது போக வந்து அசிஸ்டட் லிவிங்னு ஒரு கான்செப்ட் கொண்டுறாங்க. என்ன அசிஸ்டட் லிவிங்னா, இப்போ 80 years-90 years இருப்பாங்கல்ல பேரண்ட்ஸ் வந்துட்டு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே சேர்ந்துருக்க மாதிரி அசிஸ்டட் லிவிங் இருக்கா, கம்யூனிட்டி மாதிரி, ஓகேங்களா, அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அசிஸ்டட், இதுக்கு பேர் அசிஸ்டட் லிவிங் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் லிவிங் ஆக்சுவலாக வந்துட்டு. இது வந்து எப்படின்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ் கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு, பெரியவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு, ஓகேங்களா. அண்ட் அவங்க ஏஜ் வந்து 55-60 வரைக்கும் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி, பியூட்டிஃபுல்லான வில்லாஸ், ஜஸ்ட் ஆன் கால் ஃபெசிலிட்டியில் ஏதாவது டாக்டர் செக்அப் மெடிக்கல் செக்அப் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன் ஹோம், இதுவுமே ECR ஓஎம்ஆரில் இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக இருக்குது, நிறைய பேர் அந்த வில்லாவை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த அசிஸ்டட் லிவிங் நான் சொன்னது அதுக்கும் மேலே ஏஜ் ஆனவங்களுக்கு, லைக் 80-90 years ஓல்டு, அவங்க கூடவே ஒருத்தவங்க இருக்கணும், அவங்கள டாய்லெட்ஸ் கூட்டு போகிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் செக்அப்லேருந்து ஒரு பர்சனல் கேர் இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு இப்போ தான் அசிஸ்டட் லிவிங். அதுக்குமே நிறைய வில்லாஸ் அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஓஎம்ஆரில் வந்து நம்மளோட செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி பீப்புள்ஸும் ரெண்டல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லேண்டே, ஒரு வில்லா வாங்கிக்கணும்னா என்ன மாதிரியான பீப்புளாக இன்றைக்கி இருக்காங்க பாருங்க. முன்னாடி இதெல்லாம் கிடையாது, நம்ம அப்பா அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் நமக்கு தெரியும். 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு கான்செப்ட், 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இன்னொரு கான்செப்ட், இது வந்துட்டு இதெல்லாமே வந்து இன்றைக்கி பீக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று வந்து பேச்சுலர்ஸ் லிவிங் அண்ட் ரெண்டாவது கார்பரேட் கம்பெனிஸ். இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ்லாம் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் கொடுக்கணும்னு சொல்லி வில்லா அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. மூணாவது வந்து காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க. இப்போது ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே காலேஜஸ் தான் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ கேளம் பக்கத்தில் அவங்களும் ரெண்டல் வராங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் ரெண்டல் வரனால தான் ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் வி ஆர் கிவிங் ரெண்டல் அஷூரன்ஸ். அஞ்சு வருஷம் செக் எப்படிங்க இப்போ கையில் கொடுப்பாங்கன்னு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க. இதுதான் அதோட கான்செப்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. இவ்வளோ ஒர்க்கிங்ஸ் பண்ணும்போது அஞ்சு வருஷம் செக்கில் நான் 15 வருஷம் செக்குமே அஷூரன்ஸாக கொடுக்க முடியும்.
0: ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல் மெயின்டெனன்ஸ் ரெண்டல்
2: FM. நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
5: அப்போ இது எப்படி இருக்கு?
4: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
5: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
4: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
5: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்த வசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
10: கனவா இல்லவா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சு

0: வெல்கம் பேக். ஓகே, விஎன்சிடியுடைய சூப்பரான ஃப்ரீடம் சேல்ஸ் இவெண்ட் ஆகஸ்ட் 16 கமிங் சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பர்துபாயில் நடக்க போகுது. இதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 0547673111 நம்பர் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் சென்னை கோயம்புத்தூர் மதுரை அவங்களுடைய ஏதாவது வில்லா புக் பண்ணுங்கள். அப் டு 80,000 தர்ம்ஸ் வரைக்கும் யூ கேன் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ 0547673111. ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல் எனக்கு டக்குன்னு வரும் எவ்வளோ அது இருக்கிறதுக்காக சொல்லுங்களேன்.
1: ஃப்ரீடம் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல், ஃப்ரீடம் ஃப்ரம் இஎம்ஐ.
0: ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து கட்டி போடுறது இந்த மூணு விஷயம் தான் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ இதை பற்றி நான் கேட்கணும், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க, பட் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து யூ டோல்ட் அஸ் லைக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டை அப்படின்ட்டு, எனக்கு அதை பற்றி
1: நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வேண்டாம், பட் நிறைய பேர் இப்போயே கால் ஃபார் பண்ணி கோயம்புத்தூர் கேட்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த கிளிம்ஸ் ஆஃப் தட் ஈவெண்ட். ஆக்சுவலாக அண்டு சின்ன வயசுலேருந்தே அண்டு ஒரு ட்ரீம் இருக்கும் எல்லாருக்கும், ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ட்டு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணணும்னு இருக்கும், ஓகேங்களா. சின்ன வயசுலேயே நம்ம அதிகமாக என்ன வரைஞ்சிருப்போம்னா காரும் வீடும் தான் வரைஞ்சிருப்போம். 99% எனக்கு தெரிஞ்சு நாஸ்டாலஜியாக சொல்லணும் அப்படின்னா அண்டு கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஒரு நிலாலாம் போட்டிருப்போம் ஆக்சுவலாக. பட் அப்போ இருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம ட்ரீம் பண்ணணும்னு நினைப்போம் ஆக்சுவலாக. வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய இன்ட்ராக்ஷன் கிளைண்ட்டை பண்ணும்போது கேட்பேன், நீங்கள் என்ன மாதிரி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷனோட பேசுவாங்க, ஓகேங்களா. அண்ட் அந்த டைமில் இன்னும் டீப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ஒரு ஒரு சூப்பர் எனர்ஜி ஒன்று வரும் ஆக்சுவலான்ட்டு. அந்த ஒரு நம்ம பிடிச்ச விஷயத்தை பேசும்போது எப்படி பேசுவாங்கல்ல, சார் எனக்கு வந்து வீட்டு சுற்றி நிறைய ட்ரீஸ் இருக்கணும், டெரஸில் வந்து கார்டன் இருக்கணும் ஆக்சுவலாக. வந்துட்டு சில நண்பர்கள் எனக்கு வீட்டுக்குள்ளே பார் கவுண்டர் இருக்கணும், அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிச்சம் இருக்கும்ல ஆக்சுவலாக. அண்ட் ஒரு சில அம்மா அப்பா சொல்லுவாங்க எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் தம்பி ஆக்சுவலாக. அது வந்துட்டு இன்னொன்று என் வீட்டில் வந்து வெஜ் மட்டும்தான் பண்ணுவோம், ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் பாக்கெட்டில் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நிறைய பேர் கேட்டு பண்ண முடியாமல் நான் ரிக்ரெட் பண்ண வந்து செட்டிநாடு ஸ்டைல் ஆக்சுவலாக. வந்துட்டு அந்த செட்டிநாடு ஸ்டைலில் பெரிய பெரிய ஹவுசஸாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலாக. வந்துட்டு அண்ட் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக. அது வந்துட்டு ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு கீதா மேடம் லாஸ்ட் வீக் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் பற்றி சொல்லும் போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலாக, உனக்கு என்ன மாதிரி வீடு வந்து டிசைன் பண்ணணும் பிடிக்கணும் ஆசைனா. எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் அவுட் ஆனது, நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுட்டு இருக்கிறது ஒன்று தான், பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் என்னைக்காவது ஒன்று நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் யூ சீன் த மூவி, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா தெரியல, வாரிசு படம் பார்த்தீங்களா, அது ஒரு வீடு வரும்
0: பார்த்துருக்கீங்களா.
1: அண்ட் டிசைன் பண்ண அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த அந்த லேண்டு அந்த வீடுன்றதை விட ஐ வாட்ச் தட் மூவி, அதில் மோர் தென் விஜய் அந்த ஆக்டர்லாம் பார்க்கறத விட எனக்கு அந்த வீட்டில் சோஃபா, அந்த வீட்டில் பெட்டு, அந்த வீட்டில் டைனிங் டேபிள், அந்த வீட்டில் போட்டிருக்க ஃபால் சீலிங் லைட்டு, அண்ட் மோஸ்ட்லி நான் படத்துக்கு போட நான் இதான் பார்த்துட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் நான் சடனாக சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டக்குன்னு ஒன்று தோணும். எனக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த அமெரிக்காஸில் இருக்க அந்த அமெரிக்கன் சிங்கிள்ஸ் வீடெலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஓடு போட்ட மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, ஆனால் பெரிய பெரிய டால் ஹவுசஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் கண்டிப்பாக மைண்டில் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த டிசைன் படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வில்லா பண்ணி தர போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர், ஓகேங்களா. ஸோ அதனால் ஹியர் எவ்ரிபடிஸ் ஆர் கோனா கம் வித் யர் ஓன் டிசைன். அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்கள் ஆர்கிடெக்ட் என்கிட்ட எல்லாத்தையும், அதை நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணணும், 5 கோடிக்கு செலவிங்கன்னா அவசியம் கிடையாது. ஈவன் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 1 பெட்ரூம் பண்ணுனா கூட எப்படி டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி வேணும், இல்லை 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம். ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிச்சு 4,500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கோயம்புத்தூரில் ஃபார் த வெரி வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வில்லா பண்ணி தரப்போகிறோம். அதுக்கேற்ற பட்ஜெட்டிங்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான், நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்ஸ் அதுக்குரிய ஸ்கொயர் ஃபீட்டு என்ன காஸ்டிங் ஒர்க்கிங்ஸோ அதான் பண்ணி தரப்போகிறோம். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெவலப்பர்ட்டு வந்து இது வரப்போகுது, ஏன்னா கான்ட்ராக்டிங் கம்பெனி பண்ணுவாங்க, பட் ஒரு பில்டரே ஒரு டெவலப்பரே இதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க. யூ மைட் ஆஸ்க் வை கோயம்புத்தூர், இதே ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாம். யா ஃபஸ்ட் டைம் ஏன் கோயம்புத்தூர்? நாங்கள் சென்டிமெண்ட்லாவோ இல்லாட்டியோ வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட் கோயம்புத்தூரில் லான்ச் ஆகும் ஆக்சுவலாக. வந்துட்டு விஎன்சிட்டியோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது கோயம்புத்தூர் தான், ரேஸ் கோர்ஸில் ஒயிட் ஹவுஸ் ஆக்சுவலாக. வந்துட்டு விஎன்சிட்டி கேட் கம்யூனிட்டி கொடுத்ததும் அண்ட் காந்திபுரம் அங்கே தான் ஆக்சுவலாக. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனிங் வில்லா ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கானல்ல தான். அதனால இதையுமே ஒரு சென்டிமெண்ட்லி வி கேன் ஸ்டார்ட் தேர்ட்டு. ஸோ அதனால் கோயம்புத்தூர் மக்களே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நான் பிளான் பண்ணாலும் நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் இஸ் நாக்கிங் அட் யர் டோர். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் க்ரியேட்டிவிட்டியை உங்களோட வீடை டிசைன் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் சொன்னா என் வீடு மட்டும் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சா ஓகேவானு நேற்று ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டார். இந்த கான்செப்ட் சொன்னோடனே நீங்கள் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிங்க, பச்சை கலரில் பெயிண்ட் அடிங்க, அது உங்கள் டிசைன் உங்கள் வீடு.
0: ஓகே,
1: உங்களுக்கு எப்படி வேணுமோ வி கோன் டிசைன் அண்ட் கிவ் இட் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி. வி ஆர் சைன் அப் 1 acre அட் சிங்காநல்லூர். அந்த 1 acre தான் 12-15 விழா இந்த டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விழாவை நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் விழாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும்.
0: கஸ்டமைஸ் யூர் ஓன் விழா அட் கோயம்புத்தூர். ஸோ வேன் சிட்டியுடைய இந்த ஃப்ரீடம் ஸ்டைல் இவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. கால் தம் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட். நம்பர் 0547-6731-1 0547-6731-1.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
4: We'll be back after a short commercial break.

0: பேக். ஸோ விஎன்சிடியுடைய ஃப்ரீடம் சேல் இவெண்ட் ஆகஸ்ட் 16th கமிங் ஞாயிற்றுக்கிழமை பார்க் ரிஜஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பருதுபாயில் நடக்குது. பருதுபாய் புர்ஜ்மான் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே எனிவேஸ் நடக்குது. யூ கேன் கால் தம் 0547673111 டு புக் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே 0547673111. ஸோ இப்போ வந்து ஒரு பேர்னிங் க்வெஸ்சன் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து வீடை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப் டு 80,000 தரம்ஸ் வரைக்கும் யூ கேன் கெட் டிஸ்கவுண்ட்ஸ் வென் யூ புக் ஒன் ஆஃப் தியர் வில்லாஸ் இன் கோயம்புத்தூர், சென்னை அண்ட் மதுரை. அதெல்லாம் வந்து இந்த இவெண்ட்டில் வந்து உங்களுக்கு பாசிபிள். இட்ஸ் ஒன் ஆன் ஒன் இவெண்ட் வேறு. ஸோ இப்போ பிரபாகர் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ப்ரோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மெயின் சிட்டியில் இல்லை, நீங்கள் வெளில இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இவெண்ட்டை அவன் இப்போ ரேடியோவில் இந்த இதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு போய் வாங்குறீங்க அப்படின்னா, வாட் வில் கன்வின்ஸ் யூ டு பை வில்லா ஃப்ரம் விஎன் சிட்டி?
1: அதாவது நான் லிசனராக,
0: நீங்கள் லிசனராக இருந்து நீங்கள் ஒரு அவுட் சைடராக இருந்து போனோம்னா, வாட் வில் கன்வின்ஸ் யூ டு பை ப்ராப்பர்ட்டி
1: in VN City கேக்குறீங்களா?
0: VN City.
1: Okay, okay. See, I am serious buyer always. Okay, okay, okay. VN City ஆகல, வெளிய இருக்க client கா இருக்கலாம். நான் 24 years ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, real estate investment, property investment மட்டும் தான் ஆக்சுவலா. எனக்கு கீதா மேடம் 20 years நான் கூட இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ சேஃப் அண்ட் அதில் போடும்போது ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதை நான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எடுக்க ஐ வாஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட் அண்ட் கீப் இன்வெஸ்டிங். ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் அ ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் நான் இப்போ ரீசென்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 6 months ஆகவே ஐ எம் இன் ஹண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் பட் ஆனால் நான் வீன் சிட்டியில் பார்க்கல, பிகாஸ் ஐ இன்வெஸ்ட் இன் ஈசிஆர் இன் வீன் சிட்டி டிஃப்ரெண்ட் பண்ணியிருந்தாலும், நான் சிட்டிக்குள்ளே வாங்கணும் தான் நிறையா ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு ஒரு ஒரு பாஷ் அப்பார்ட்மெண்ட் எடுக்கணும் அண்ட் நுங்கம்பாக்கம்ல டி நகர், கோடம்பாக்கம் கூட இல்லை, நுங்கம்பாக்கம் கீழ்பாக், ஸோ அந்த மாதிரி ஒரு மெயினாக எக்மோர் இந்த மாதிரி ஏரியாவில். பட் நான் 3 months ஒரு 4 months அனாலிசிஸ் பண்ணிட்டு இங்கே வார் ஆரம்பிச்ச டைம் மார்ச்லேருந்து ஐ வாஸ் டூயிங் அனாலிசிஸ் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 months முன்னே நான் டிக்ளேர் பண்ணேன், இல்லை இது ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் ஏன்னா நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னான்னு தெரியல, ஆன் ஏரில் 5 crore நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா, அண்ட் ரெண்டல் ரெவன்யூ 1 lakh rupees மேலே அதில் வராது. அண்ட் நம்ம போய் அங்கே தங்கலான்னா வெரி லெஸ் டைம் தான், நம்ம சென்னையில் போய் தங்க போகிறோன்றதும் இப்போதைக்கு நடக்க, நம்மளும் அமீரத்தில் இருக்க போகிறோம் அதிக நாட்கள். ஸோ அப்படிங்கும்போது எதுக்கு அங்கே 5 crore நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறதுல பிரயோஜனமும் இல்லை, அதில் ரிட்டர்ன் அன்ஸ் இஸ் வெரி வெரி வெரி லெஸ் ஆக்சுவலான்ட்டு. ஸோ பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஆக்சுவலான்ட்டு, இந்த ஊருக்கு வேஷம் போடுவான்னு சொல்லுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல 5 crore ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் விஎன்சிடி விபி இப்படி டேகுக்கு வேணால் அது யூஸ் பண்ணலாமே தவிர உள்ளுக்குள்ள இஎம்ஐ கட்டிட்டு அழுகிறது நம்மளுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக தான்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு வேஷம் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அண்ட் சம்டைம் வீல் கெட் இன்டு த ப்ரெஷர், அது எல்லாருக்குமே அந்த ப்ரெஷருக்கு தான் செய்யணும். நம்ம ஃப்ரெண்டு பென்ஸ் வாங்கிட்டாரு, அப்போ நம்ம மட்டும் இன்னும் டொயோட்டாலேயே போயிட்டு இருக்கோமே ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் ஃப்ரெண்டு அவர் எப்படினாலும் வாங்கிட்டு தான் இருக்க போறாரு, நம்ம டொயோட்டாலேயே போய்க்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தார். நல்லா சொல்றேன் இல்லை, ஜோக்ஸ் பாட்டது வந்துட்டு. தென் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணது யா அண்ட் ஈசிஆரில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா, ஐ ஆல்வேஸ் மை திங்கிங் ஈசிஆர் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் என்ன அப்படின்னா, நான் 2 case study சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு நாகு சார், என்னோட குரூப் சேர்மன் அவங்க, 2001 ப்ரோ தே பிக்ட் அப் 10 grounds, 10 ground இடம் ஓகேங்களா, விஜிபி கோல்டன் பீச் தானே அக்கறைன்ற லொக்கேஷன் இருக்கு, 10 ground இடம் வாங்கினாங்க ஒரு வில்லாவோட சேர்த்து அன்னைக்கு இருந்துச்சு. அந்த வில்லாவோட சேர்த்து அன்னைக்கு பிரைஸ் வந்து வெறும் 25 lakh rupees அவர் நெகோஷியேட் பண்ணி வாங்கின பிரைஸ் ஓகேங்களா, 2001 2002 அண்ட் அது நெகோஷியேட்லாம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு 30 lakh வந்துச்சு ஆக்சுவலான்ட்டு அக்கறையில் ஓகேங்களா, பீச் ப்ராப்பர்ட்டி பீச் சைடில் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு, நம்ம விஜிபி கோல்டன் பீச் தானே உடனே ஓகேங்களா. இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் 10 ground வாங்கினாங்க, இன்னைக்கு அந்த இடத்துல 1 groundோட ரேட்டு 1.5 crore ஆக்சுவலாக வந்துட்டு.
0: Oh my God.
1: ஓகேங்களா, ஸோ 10 groundோட ரேட் உங்களுக்கு 15 crore 25 lakh rupees வாங்கின லேண்டு, ரெஜிஸ்ட்ரேஷனோட சொன்னால் 30 lakh rupees வாங்கின லேண்டு, இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 15 crore. அதில் அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 3-4 buildings ஒரு 50 beds இண்டிவிஜுவல் ரூம்ஸ் ஃபார் அ ஹாஸ்பிட்டல் டைப் ஆக்சுவலாக வந்துட்டு. அதில் ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15 lakh rupees வரும் மினிமம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ க்ரோத் பாருங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா, தட் இஸ் ஆன் ஈஸியாக இருந்தது வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் ஈஸியாரில் இன்னைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அவங்க, இன்ஃபேக்ட் நம்ம சிஎம் விட இன்றைக்கி ஈஸியாரில் தான் இருக்குது கரண்ட் சிஎம்மோட வீடு. இவங்க வாங்கின லேண்ட் ப்ரைஸஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்ஸ் தான். இன்னைக்கு இருக்க ரேட்டை எங்கே போய் பார்த்துங்க. நான் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்லணும்னா, நான் 2021 நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஈஸியாக இருக்கலாம் வந்துட்டு, ஐ பிக்ட் அப் த ஹவுஸ் ஃபார் 1.15 crore.
2: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக். ஸோ விசி டூடியோ ஃப்ரீடம் சேல் இவெண்ட் கம்மிங் ஆகஸ்ட் 16th இந்த சண்டே வந்து நடக்க போகுது. 0547673111 யூ கேன் கால் தம் புக் அன் அப்பாயின்மெண்ட். 0547673111 இதான் நம்பர் ப்ரோ. எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கேட்டு முடிச்சிட்டேன்.
1: எஸ் ப்ரோ,
0: நீங்கள் இந்த இவெண்ட் பற்றி என்ன சொல்வீங்க?
1: சிம்பிள் ப்ரோ. அண்ட் உங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து இன்னைக்கு சென்னை மார்க்கெட் இல்லை கோயம்புத்தூர் மதுரை மார்க்கெட்லாம் எப்படி இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ இஎம்ஐ வரைக்கும் போகலாம், எவ்வளோ லோன் எடுக்கலாம், இல்லை லோனே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டல் ரெவன்யூ, ஃப்ரீ இஎம்ஐ, 80,000 கிராம்ஸ் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு எஃப்எம்ல கேட்கும்போது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், பட் இதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால், டேக் ஒன் பர்சனல் அப்பாயின்மெண்ட் அண்ட் மீட் வித் அஸ் ஆக்சுவலான்ட்டு. இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த சார்ஜஸும் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, இட்ஸ் ஃப்ரீ டிஸ்கஷன். நீங்கள் வரலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏன் நீங்கள் வில்லால் லேண்ட் ஓனர்ஷிப்போட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டிஸ்கஷன் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் வி கேன் ப்ரீஃப் யூ வை எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், சேஃபான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அண்ட் அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ரீசெண்ட் டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கால் பண்ணும்போது துபாயில் நான் வாங்கலை, எனக்கு இப்போ அந்த ஃபண்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ இங்கே வாங்கலாமா, இந்த டைமில் எனக்கு இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே வாங்கலாமா, இல்லை இன்னும் நான் வந்து இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, அப்போ அது ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், இங்கேயும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்தியாவில் பண்ணும்போது லாங் டேர்மாக அது எப்படி கெயின் ஆகும், ஆக்சுவலாக வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதோட சேர்த்து ஆஸ் வி டிஸ்கஸ் 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டும், 5 இயர்ஸ்க்கான ரெண்டல் அஷூரன்ஸ் செக் ஆன் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர். நான் சொன்னேன் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் ஏன் இவ்வளோ க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹாப்பியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப் அண்ட் சவுண்டாக ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் ஈவெண்ட் நம்ம கோவிட் டைமில் அண்ட் 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம பண்ணோம் ஆக்சுவலான்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக லான்ச்சஸ் பிக் பிக் கேம்பெயின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஈவெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் லாங் பேக் இந்த ஒரு வெக்கேஷன் டைம்னால வந்துட்டு ஒன் ஆன் ஒன் பர்சனலைஸ்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பர்சனலைஸ்டாக டிஸ்கஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் பர்சனலைஸ்டாக டிசைன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வில்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டே வாங்க, ரிலாக்ஸ்டாக காஃபி சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை சூப்பராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பியாக ப்ரொசீட் பண்ணலாம்.
0: ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல நான் எந்த டைமுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். சும்மா கால் தம் அண்ட் தென் டெல் தம் இந்த டைமில் நான் வரேன்ப்பா, ஃபேமிலியோட வரேன், ஃப்ரெண்ட்ஸோட இல்லை தனியாக கூட வரேன், எந்த டைம் அவைலபிளோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. இதான் நம்பர் 0547673111 0547673111. Bro, thank you so much.
1: Thank you for the wonderful detailed interview.
0: Thank you. Okay. ஜாலியா நீங்களும் ஜாலியா யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுங்க. ஓகேவா? தமிழ் 89.4

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கண்ணா 91 போடு.
4: எது?
3: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: We'll be back.
2: மற்றும் மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
3: இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். ஒற்றுமையுடன் நம் தேசத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். என்றும் இந்தியன் என்ற பெருமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது 89.4 தமிழ் FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: வெறும் 9 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரூஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னப்பா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோடு
2: group of companies
3: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா,
4: இது ஒரு கனவா, கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமா.

0: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு

மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

சின்ன வருத்தம். பட் நாட்கள் போனது எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் டேஸ் போகிறதே தெரிலன்னு சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் வந்து துபாயிலிருந்து கிளம்பி சென்னை போய் சென்னையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய வேலைகள் செய்யும் போதும் சரி, ஒவ்வொரு வீடியோஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல நம்ம ஆர்ஜிஎஸ் பண்ணுறது அண்ட் மற்றவங்க துபாயிலிருந்து பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், சில நேரம் வீட்டில் சும்மா இருக்கும்போது எல்லாம் எனக்கு வந்து லாங்காக போதும் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ எப்போவுமே டிஸ்டன்ஸ் வந்து நாட்களை ரொம்ப அதிகமாக காட்டுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த டைம் அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன், ஒவ்வொரு டைம்ல நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு ஒரு நிமிஷங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு நிமிஷமா இருக்காது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலை ரொம்ப என்கேஜ்டாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அதே இடத்துல இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த 4 நிமிஷங்கிறது 4 மணி நேரமாக கணக்கில் இருக்கும். அந்த நேரம் போகிறதே தெரியாது, ஏன்னா அவங்க அங்கே என்ஜாய் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிற ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த பிரேக்கை நான் பார்க்குறேன். ஓகே, இந்த பிரேக்கெல்லாம் அந்த வச்சுட்டு பொதுவாக அந்த கதை சொல்லும்போது கேட்ட கதைகள், ஃபீல் பண்ண கதைகள்லாம் சொல்லுவோம்ல, அப்படி இன்னைக்கான கதை வந்து ஒரு ட்ரெயின், ஒரு ரயிலே வந்து நம்மக்கிட்ட ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும், அந்த கதையை தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், வழக்கம் போலவே இது ஒரு காதல் கதையாக இருந்தாலும் இந்த காதல் கதையை முழுசாக பார்த்தது வந்து அந்த ரயில் தான். அந்த ரயிலின் வாயிலாக நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். ஸ்டே டியூன்ட் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா.

0: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: Oh my god, யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home. There's

0: ஒரு கதை சொல்றேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நவேதா. நம்ம தினசரி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கதைகளை விட அதிகமான கதைகள் இந்த சாலை ஓரத்தில் கிடக்கும். அதே மாதிரி தான் ரயிலும் நிறைய கதைகளை பார்த்துருக்கு. அப்படி ரயில் பார்த்த ஒரு கதை தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த ரயில் இந்த கதையை பார்த்த பிறகு அதுக்குள்ள பல கேள்விகள் எழும்பிச்சு. அதே கேள்வி நமக்குள்ள எழும்புதா, நாமளும் இந்த மாதிரி சில சொசைட்டல் ப்ரெஷர்ஸோட ஒட்டி போய் நிக்கிறோமாங்கிற வெஸ்டர்ன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு டிஎம் பண்ண மறந்துடாதீங்க, ஆர்ஜே நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல. சரி, கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெண் வழக்கம் போல அவங்க அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக சப்அர்பன் ட்ரெயினில் ஏறத்துக்காக நிற்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வேலச்சேரியில இருந்து அது டுவர்ட்ஸ் பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். ஸோ இவங்க வேலச்சேரியில் இந்த ட்ரெயின் இறங்கி ட்ரெயின் ஏறி கஸ்தூர்பாய் நகர் அடையார் வரைக்கும் அவங்க போகிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெயின் பயணங்கள் அதிகமாக எடுத்ததில்லை. அவங்களுடைய இந்த பயணம் முதல் முறையாக ட்ரெயின். ஏன்னா வீடு மாற்றி வராங்க, அப்பா அம்மா எல்லாரும் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு பதட்டம், ஒரு பயம், ஏன்னா முதல் முறையாக ட்ரெயின் பயணம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக 8:30 ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பதட்ட பதட்டமாக அவசர அவசரமாக ஓடுறாங்க. அன்னைக்கு ஓடி ஒரு வழியாக லேடிஸ் கோச்சுக்குள்ளே அங்கே ஏற போகும்போது அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ கூட்ட நெரிசலில் தான் ஒவ்வொரு நாளும் இத்தனை பெண்கள் வந்து பயணம் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க லேடிஸ் கோச்சில் ஏறினாலும் அவங்களுக்கு பெண்கள் பற்றி தான் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு அந்த கோச்சுக்குள்ளே ஏறியாச்சு. ஏறி அவங்களுக்கு ஒரு சீட்டும் கிடச்சிருச்சு, உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ தன்னை குறு குறு குறுன்னு பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. யார் தன்னை பார்க்குறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா இந்த லேடிஸ் கோச்சில் இருந்து ஒரு சின்ன கம்பி மட்டும்தான் போட்டிருப்பாங்க, ஜென்ரல் கோச்சில் இருக்கவங்க பார்க்க முடியும். அப்படி ஜென்ரல் கோச்சில் இருந்து ஒரு ஆண் அவளை குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இங்கே ஆணோட பேரும் பெண்ணோட பேரும் ரயிலுக்கு தெரியலை, அதனால ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு நம்ம சொல்லாமல் நம்ம இந்த இடத்துல வந்து ஏ பி அப்படின்னு சொல்லுவோமா இல்லை ஒரு பேர் வைப்போமா, யோசிச்சுட்டே இருங்க. I'll be back. This is Kutty Story with me, RJ Nivedha, on Leon 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். ஒற்றுமையுடன் நம் தேசத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். என்றும் இந்தியன் என்ற பெருமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நவேதா.
2: என்ன போய் யோசிச்சிட்டீங்களா? சரி, நீங்க யோசிச்ச பேர் என்ன அப்படிங்கறத எனக்கு டிஎம் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நான் யோசிச்ச அந்த பேர் வந்து சாரு சுமன். இவங்கதான் இந்த கதையுடைய நாயகன் நாயகி. அப்போ இந்த கதையை உங்களுக்காக என்கிட்ட சொன்னது ரயில். ரயிலே வந்து பேச முடியாதனால இப்ப ரயில் சார்பாக நான் உங்ககிட்ட இந்த கதையை சொல்ல போறேன். அப்போ எஸ், திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் எஸ், சாரு இத்தனை நாள் வந்து அடையாறுல வேலை இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அங்கிருந்து நடந்து வேலைக்கு போயிட்டு வந்திருந்தவங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலியை மொத்தமா இங்க கூட்டிட்டு வந்ததுனால அவங்க இனி இந்த சபர்பன் ட்ரெயின்ல தான் போகணும். சரி, சபர்பன் ட்ரெயின்ல போறதோ, அந்த கூட்டத்தை பாக்குறதோ, கூட நெரிசல்ல இருந்து ஏறி உட்காரதோ, இதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப தன்னை ஒருத்தர் தூரமா இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்களுடைய அந்த பார்வை சாருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பையன், தூரமா இருக்கிற பையன் சுமன் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஆனா அவர் விடாம பாக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து ஸ்மைல் எதிர்பார்க்கறாரு. அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ண மாட்டாங்களா, திரும்பி பார்க்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதுல அடையாறுல இவங்க இறங்குறதுக்கு முதல் ஸ்டாப்பே இவர் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே வராங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு வேலையே இல்லைல்ல, சும்மா இருக்க கொண்ட பார்த்துட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை சாதாரணமா எவனோ ஒருத்தன் ஏறினா பார்த்தான் இறங்கித்தான் அப்படின்னு விட்டுறாங்க. சாரு வீட்டுக்கு போறாங்க, அந்த யோசனை இல்ல. மறுநாள் வராங்க. மறுநாள் வழக்கம் போல அவங்க அந்த 8:30 ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஏறி உட்காரும் போது அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சீட் கிடைக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து, அந்த கோச்ல இருந்து சுமன் இவங்களை மறுபடியும் பாக்குறாரு. அதாவது சுமனுடைய பார்வையில எந்த ஒரு தேவையற்ற, எந்த ஒரு கண்ணியமற்ற ஒரு தோற்றமோ ஒரு எண்ணமோ இல்லை. அவருடைய பார்வை ரொம்ப டீசெண்டா இருக்கு. அந்த பார்வையில அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கறதும் தெரியப்படுத்துது. அதே மாதிரி சின்னதா ஒரு காதல் இருக்கு. ஆனா இவங்களுக்கு இது பிடிக்குமா என்ன, முத நாள் பார்த்தாங்க, ரெண்டாவது நாள் பாக்குறாங்க, ஸ்டாக் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு இன்னைக்கும், அதாவது இந்த நாளும் சாரு அதை அவாய்ட் பண்றாங்க. சரி, யார் இந்த சுமன், ஏன் சாரு எப்படி பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வேடி 9.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா, 100 பாட்டு போட்டா.

0: சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. யார பிடிக்கவே இல்லைன்னு சொல்றோமோ, உன்னெல்லாம் நான் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்றோமோ, அவங்களத்தான் பொண்ணுங்க அதிகமா போய் லவ் பண்ணுவாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா. இங்க நம்மளுடைய கதையின் நாயகர்கள் தான் சாரு மற்றும் சுவர். மூணாவது நாளாக வேலைக்கு அவசரமா கிளம்பி 8:30 ட்ரெயின் தான் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி 3வது நாள் 8:30 ட்ரெயினை அவங்க பிடிக்க முடியல. அடுத்த ட்ரெயின் 9 மணிக்கு தான் இருந்தது. அந்த 9 மணி ட்ரெயினுக்காக காத்திருந்து 9 மணி ட்ரெயின்ல ஏறும் போது ஒரு யோசனை, கண்டிப்பா அந்த பையன் 8:30 ட்ரெயின்லயே போயிருப்பான், இன்னைக்கு வரமாட்டான், நம்மளை பார்க்கவும் போறது இல்லைன்னு யோசிச்சுட்டு ஏறுறாங்க. ஏறி அவங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற சீட்டை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீட் இந்த சீட்ல இருந்தோம் அந்த ஜெனரல் கோச் தெரியுது. சரி, அங்கிருந்து இப்படி உட்காந்து சரி பண்ணிட்டு பார்த்தா அந்த பையன், அதாவது சுமன், ஓ அப்போ என்ன நீங்க நிச்சயமா ஸ்டாக் பண்றீங்க, ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல பாக்கணுங்கிறத முடிவு பண்ணிருக்கிறீங்க, இன்னொரு 2-3 நாள் பொறுத்தா கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அவங்களுடைய ட்ரெயின் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடிதான் அவர் இறங்கிடுவாரு. மொதல் ஸ்டேஷன்ல அவர் இறங்கிட்டாரு. இவங்க அவங்களுடைய ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. ட்ரெயின்ல இறங்கி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி நேரா வந்து வேலைக்கு போறாங்க. ஸோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அப்படியே அவங்களுடைய ஆஃபீஸை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க வழியெல்லாம் யோசனை சுமன் பத்தி தான். யாரா இருக்கும், தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, ஒருவேளை காதலா இருக்குமோ, இன்னும் 2-3 நாள் வந்து ப்ரப்போஸ் எதுவும் பண்ண போறானா, இப்படி மனசுக்குள்ள அந்த கேள்விகள். இது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் ஒருவேளை ஆஃபீஸ் வரைக்கும் பின்தொடர்ந்து வருவாங்களோ, ஆஃபீஸ்ல இருந்து திருப்பி போற அந்த டைமிங் நோட் பண்ணி அப்ப வருவாங்களோ, இது நாளைக்கு ட்ரெட்டா மாறுமோ, இப்படியும் அவங்களுக்குள்ள பயமும் வருது. இந்த பயமும் இந்த குழப்பங்களோட இன்னைக்கு அவங்களோட வேலையும் தொடருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஸ்டே 29.4 தமிழ் எஸ்எம் இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

தமிழசமின் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ச்சனை வேதா. இந்த யோசனைகள்லாம் அவங்க ரயில் இருக்கும்போது யோசிச்சதுனால மட்டும்தான் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ 5வது நாள் ஆயிடுச்சு. இதே மாதிரி அவங்க 8:30 ட்ரெயின்ல ஏறுறாங்க. அவரும் தினசரி வராரு. 5 நாள் 6 நாள் ஆச்சு, 6 நாள் 7 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க முறைக்கலாமான்னு யோசிச்சு ஒரு பார்வை பார்க்கும்போது என்னமோ தெரியல சாருக்கும் சுமன பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படி, எங்கிருந்து வந்துச்சு இந்த எண்ணம், இதை பத்தின எந்த உணர்வும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சைகை மொழியில பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஏன் சாரு பொட்டு வச்சுட்டு வரலன்னு அங்கிருந்து சுமன் சைகையில கேக்குறாங்க. காலையில அவசரமா கிளம்புனதுனால பொட்டு வைக்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி, ஒரு நாள் நீ புடவை கட்டிட்டு வா, அழகா இருப்ப அப்படின்னு சுமன் சொல்லும் போது சாரு, ஆஹா கட்டிட்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா உடனே கேட்காதுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் முடியுது. இப்படி ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு, சாரு புடவை கட்டிட்டு வரவே இல்லை. சுமனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் இது எல்லாமே சைகையில் நடக்கிறதுனால அதிகமா கேட்க முடியாது. இங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கவும் இல்லை, உரிமையும் எடுத்துக்க முடியாது. ஒன்னே ஒன்னு மட்டும்தான் சுமன் சாரு கிட்ட சொன்னான், ஒரு நாள் நீ புடவை கட்டிட்டு வருவ, அன்னைக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த சர்ப்ரைஸும் இந்த புடவையும் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஸ்எம்என் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ச்சனை வேதா.

0: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு,

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: என்ன

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இந்த கதையை ரயில் ஒரு 25 நாளா பாத்துட்டு இருக்கு. இதுல ஆரம்பத்துல பிடிக்கல, பேச மாட்டேன்னு சொன்ன சாரு இப்போ தினமும் அவளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜின வேதா. இன்னைக்கு சாரு ரொம்ப அழகா ஒரு ரெட் கலர் சாரிக்கு நல்ல பிளாக் கலர்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு பனாரசி டைப் சாரி. இந்த சாரிக்கு ஒரு பார்டர் இருக்கு, அது மட்டும் இல்ல அழகா ஒரு பூ வச்சுக்கிட்டு, அவர் சொன்ன மாதிரி ஒரு ரெட் கலர் பொட்டு வச்சுக்கிட்டு, நல்ல பெரிய ஜும்கா, சின்னதா ஒரு ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடந்து வராங்க. ஸ்டேஷன்ல அப்படியே ஒரு காத்தடிச்சா ஹீரோயின் என்ட்ரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ட்ரியில தான் நடந்து வராங்க நம்ம சாரு. பாக்குற எல்லாருக்குமே ஆஹா, ஒன்னு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லத்தேனும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து சுமனுக்காக புடவையோட ரெடியா தயாரா வராங்க. இன்னைக்கு இந்த கூட்ட நெரிசல்ல புடவை கசங்காம ஏறிடணுமே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் சாருக்கு அதிகமா இருக்கு. மத்தபடி சுமன் பார்த்து மயங்கிருவாரு அப்படிங்கறதுல ரொம்ப கான்பிடென்டாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கூட்ட நெரிசல்ல புடவை கசங்காம 8:30 ட்ரெயின்ல ஏறியாச்சு. ஏறி வழக்கமா கிடைக்கக்கூடிய சீட்டு அன்னைக்கு கிடைக்கல, நிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் முன்னாடி ஏறிட்டாங்க, புடவை கலைஞ்சிடக்கூடாது கசிங்கிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்துதான் அவங்க ட்ரெயின்ல ஏறியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற அந்த சனமுற சீட்டு கிடைக்கல. அந்த சீட்ல இருந்துதான் சுமனை பார்த்து அவங்க பேசுவாங்க. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதுவா ஒரு 1 மணி நினைக்கிறாங்க. புடவையில நிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு நின்று தேடுறாங்க. ஆனா அன்னைக்கு சுமன் இல்ல, எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க. ஒருவேளை இன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரோ, வேற எதுவும் பிரச்சனையா இருக்குமோ, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு இல்ல, அந்த புடவை கொடுத்த ஒரு கான்பிடன்ஸ், தன்னை தன் பிடிச்ச ஒரு பையன் பார்க்க போறான் அப்படிங்கிற கான்பிடன்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போகுது. இது கடைசி ஸ்டேஷன், இங்கிருந்துதான் ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படிங்கிறனால ஒரு 5-10 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் பாக்குறாங்க, அந்த அலாம் சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டும் அடிச்சாச்சு ரயிலுக்கான சவுண்டும். இப்போ ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. சுமன் வரல, சுமன் வருவாருன்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. ட்ரெயின் வேலச்சேரி ஸ்டேஷனை விட்டு மெது மெதுவா நகர்ந்து போயிடுச்சு. சுமன் ட்ரெயின்ல ஏறவே இல்லை. சுமனுக்கு என்னாச்சு சாரு, இதுக்கப்புறம் சுமனை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க?
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல

0: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ALD Properties இன் 4-ஆம் ஆண்டு தொடக்க

எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. 89.4 தமிழ் எஃப்எம்காக குத்தி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா. சுமனுடைய பேரு உங்களுக்கும் எனக்கும் தெரியும், சாருக்கும் தெரியாது. அது ஒரு பையன், அவனை நமக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சுமனுக்கும் சாருவோட பேர் தெரியுமா தெரியாதான்னு சாருக்கும் தெரியாது. எங்க வேலை பார்க்கறான்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் இருக்கு. எந்த ஊரு அப்படிங்கிற புரிதலும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு பேசுறது வரைக்கும். மற்றபடி ஃபோன் நம்பர் தெரியாது, வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, எக்ஸாக்டாக எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரியான வாழ்க்கை அவரோடதுன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியலனா கூட இந்த 25-30 நாட்களில் பழகின அந்த பழக்கம் ஒரு பெரிய பந்தத்தை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சார். இன்னைக்கு சுமனை காணும். 89.4 தமிழ் எஃப்எம்காக குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா. அண்ட் எஸ், இன்னைக்கு சாரு அவரை பார்க்கல, ஆனா அவங்க மனசுல ஓகே இன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், அதனால வந்திருக்க மாட்டாருன்னு அடுத்த நாளும் அதே மாதிரி ஆர்வத்தோட வராங்க. ஆனா அன்னைக்கும் சுமன் இல்ல, அடுத்த நாள் இல்ல, அதுக்கு அடுத்த நாள் இல்லை. இப்படி 4-5 நாட்கள் ஆச்சு, சுமன் அவங்க பார்க்கவே இல்லை. அந்த ரயில் நிலையம் முழுக்க அவங்க தேடுறாங்க. 8:30 பிடிக்க வேண்டிய அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக 8:20 வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் போய் போய் போய் பார்த்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. மனசு உடைஞ்சு போய் 6வது நாள் அந்த ரயில் ஸ்டேஷன்லயே உட்காந்துறாங்க, வேலைக்கு போக முடியாம அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஒரு புறமாக சாரு உடக்கத தெரிஞ்சிச்சு, ஏன் சுமன் வரல, என்னவா இருக்கும் சுமனுக்கு நடந்த பிரச்சனை, இதை பத்தி தெரிஞ்சுக்கவும். சுமனுக்காக நீங்க இந்த கதையை கேட்ட பிறகு உங்க மனசுல என்ன தோணும் அப்படிங்கறதையும் ஆர்ஜினவே தாங்கிற இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜினவேதா.

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
7: The Evening Karak presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalum 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Anna Thangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: நமக்குள்ள 1000 ஆசை இருந்தாலும் நம்மளோட ஆசைகள், நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கானதா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நாம இல்ல. பல நேரம் இந்த சமுதாயமா இருக்கு, உனக்கெல்லாம் இந்த ஆசை தேவையா, நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படலாமா, நீ இதுக்கு ஆசைப்படவே கூடாது, நீ இதுக்குதான் ஆசைப்படணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி சமுதாயம் சுமனுக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு சுமன் சாரு பார்க்க வரல, வரதோ இல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. இங்க சாருக்கு நல்லா பேச முடியும், நல்லா பாட முடியும், ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சுமனால பேசவோ அவர் சொல்ற விஷயங்களை கேட்கவும் முடியாது. ஆமா, இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சிருப்போதே அப்படிங்கிற பயத்திலையும், என்னைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலையும், அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இந்த விஷயத்த செஞ்சு சாரு கிட்ட இருந்து விலகிட்டாராம் சுமன். இப்படி கேக்குறீங்களா? சாருவை முதல் முறையா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும்போது இதே மாதிரி இவர மாதிரியே காது கேட்காம வாய் பேச வராத ஒரு குழந்தையோட பேசிட்டு இருக்காங்க. அந்த சைன் மொழியை பார்த்த உடனே நம்மளை மாதிரிதான் சாரு அப்படின்னு மனசால் நினைச்சுக்கிட்டு அவர் அறியாமலே அவங்க மேல ஒரு காதல் வருது. இவங்க முழுக்க முழுக்க இந்த சைன்லையும் அதுக்கப்புறம் அவங்க வார்த்தைகளால எல்லா விஷயத்தையும் பேசாம பேசிக்கிறாங்களா, அப்படி அந்த காதல் மலர்ந்து புடவை கட்டிட்டு வர அன்னைக்கு சர்ப்ரைஸா போய் பூ கொடுக்கலான்னு போகும்போதுதான் போன்ல யாருக்கிட்டையோ சாரு பேசுறத கேக்குறாரு சுமன். கேட்டு உடனே முடிவு பண்ணிட்டாரு, இல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நம்ம கெடுக்க கூடாது, இனிமே இந்த பொண்ணு பக்கமே நம்ம வரக்கூடாதுன்னு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரு. இப்ப சுமன் பண்ண விஷயத்த நம்ம திருப்பி பார்க்கும் போது இங்க சாருக்கு தன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இப்படிப்பட்ட தன்னை சாரு விரும்புவாங்களா மாட்டாங்களா, இத பத்தி எதுவுமே அவர் யோசிக்கல. இன்ஃபேக்ட் ஒருவேளை இதை விட அதிகமா சாரு அவங்கள லவ் பண்ணிருக்கலாம், ஒரு முயற்சி ஒரு வாட்டி போய் சொல்லியிருக்கலாம். ஆனா சுமன் பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இது ஒத்துக்காது, இது நமக்கு தகுதி கிடையாது, நாம இதுக்கு சரி கிடையாது அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு அவரே அந்த முடிவு எடுக்கிறாரு. இது மாதிரி நம்மள பலருமே இது நமக்கு சரிப்பட்டு வராது, நாம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம இவ்வளவுதான் ஆசைப்படணும்னு முடிவு பண்ணி சில விஷயங்களை முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம், சில காதல்களை சொல்ல மாட்டேங்கிறோம், சில முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறோம். இந்த கதையில இருந்து சுமன் பண்ண தப்ப நீங்களும் மத்தவங்களும் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை பத்தின உங்களுடைய ஃபீட்பேக்க ஆர்ஜே நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல நீங்க சொல்ல மறந்துடாதீங்க. மேலும் உங்ககிட்ட அழகழகான கதைகள் இருக்கு, நீங்க பார்த்த கதைகள், கேட்ட கதைகள், உங்க வாழ்க்கை கதைகள் அப்படின்னா 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அப்படி இல்லையா எனக்கு ஆர்ஜே நிவேதா என்னுடைய டிஎம் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோசியல் மீடியா பேஜஸ்லயும் நீங்க டிஎம் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வித் another குட்டி ஸ்டோரி I'll meet you all. So until then I'll miss you so much. So நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா டூ டிஎம் மீ. டேக் கேர், தாரா.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

You are listening to 89.4 Tamil FM. You are listening to

0: நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். ஒற்றுமையுடன் நம் தேசத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். என்றும் இந்தியன் என்ற பெருமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை.

0: நிலவரம். இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: முன்னாடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: கண்ணாடா, ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
5: ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Investment in earth is earth. Plots nale prop shul dane.
2: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அழித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய் பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

வந்து செய்த கலவை நாம் வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருக

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம், எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும். நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். ஒற்றுமையுடன் நம் தேசத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். என்றும் இந்தியன் என்ற பெருமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanigal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: You're rocking with the DJ that

0: இன்ஃபோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya refrigeration oda mukhyamana angam.

0: 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2 30 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே தி யுஏஇ lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
5: there is no place like home. There's no home like that.
6: Nekana, 91 pode.
4: Enadhu? 90s not out. 90s
1: not out. Brought to you by Udal Sambandhapatta Prachanaigalukku Ayurveda Sigichai, Vedamrita Ayurvedic Medical Center. Inaugural offer a wellness pack veru 149 dirhams
7: dhaan. Adranananana.
8: Ayya.
7: Tananananana.
8: Rasa.
9: தொடடு நோதுரா
7: வண்டம்பா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: Commercial break. ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: You are listening to Club Tamil only on 89.9.

0: You are listening to 89.4 Tamil FM. போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DAP 1 துபாய்.

0: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalum 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Anna Thangam Gold and Diamonds Karama Center Dubai.
13: Break it off, another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நௌரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: வாட் ப்ரோ? நடனம்? சாங்கா?
2: பாங்கு?
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்கு? வாட் அகைன் பாங்கு?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாடு?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா?
2: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
1: சரியா புரியலண்ணா.

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். ஒற்றுமையுடன் நம் தேசத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். என்றும் இந்தியன் என்ற பெருமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: You're rocking with the DJ that keeps the hits coming.
5: Love Thumber.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: போராடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
3: About to take it back. You are listening to Club Tamil only on 18.

0: சொன்ன
1: நோ டென்ஷன் பேபி
2: तुझे कैसे बुलाया तुमने Rolex Rolex
3: sir just sir
4: இதோ விட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
5: சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

நம்ம எடுத்தே இல்லையா அடுத்து செய்யலாம்ப்பா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நம் தாய் திருநாட்டின் சுதந்திர கொடி எத்திசையும் பறக்கட்டும், நம் தேசத்தின் புகழ் எங்கும் ஓங்கட்டும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. You are listening to Club Tamil only on 89.4.

0: அடிக்கடி பெற்ற சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். பாரத நாட்டின் உறவுகளுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: You're rocking with the DJ that kicks

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்து தன் உயிரையே நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: You are listening to Club Tamil, only on 89.4 Tamil FM. Rockin' with the best. With the
7: best.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
2: அர்த்தமாயிட்டா?

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming. Love Tom.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். யாராவது ஹர்ட் பண்ணலாம், நம்மளை வந்து இக்னோர் பண்ணலாம், நம்ம எதிர்பார்க்குற விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்கலாம். ஆனால் இந்த இம்மெச்சூர் மைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இம்மிடியட் ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். உடனே கோபப்பட்டுறணும், உடனே மனசில் இருக்கதை கொட்டிடணும் அப்படின்னு. ஆனால் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாமளும் இப்படி பண்ணணுமா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசித்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் தெரியுமா. ஆனால் நம்ம அங்கே யோசிக்க மாட்டோம். அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, நானும் உங்களை இக்னோர் பண்ணுறேன் பாரு, நானும் உங்களை பயங்கரமாக வந்து ஹர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து தோணும். ஸோ அந்த டைமில் தான் ஐயோ நம்ம கொஞ்சம் இம்மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு பாஸ் விட்டு யோசிக்கும் போது நம்ம மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும். இந்த பர்சன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன், அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் யோசிக்க மறந்துடுறோம் இல்லையா. அதுக்காக நம்ம கெட்டவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மைண்டை வந்து உடனே ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ரியாக்ஷனாக எமோஷன்ஸோட வர ஒரு விஷயம் இல்லையா, அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. ரோட்ல யாராவது நம்ம போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக கோரும். அப்போது மெச்சூர்ட் பர்சன் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடியே அத்தனை கார் நிற்கிதில்ல, நீ வாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சண்டை போடுவாங்க. அடுத்தவங்களோட எமர்ஜென்சியை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன மனநிலை இருக்காங்க அதனால நம்மக்கிட்ட அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம், ஆனால் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கவும் வேண்டாமே இல்லையா. ஸோ சில நேரங்களில் நம்ம சில விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம யோசித்தோனாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வந்து இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்ல, நம்மளோட சேஃப்டியை நினச்சி. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நினச்சி நம்மளோட லைஃபை அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அனுசரித்து போகும்போது நமக்கும் மென்டல் பீஸ் கிடைக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. அண்ட் இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டானா ஜா.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: மியூசிக்
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒண்ணு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home, there's no home like that.